திருகடை நதும் தாங்கடை திகதகதை திருகடை திருகடை திருகடை திருகடை திருகடை தித்தாங்கடை திகதகதை திருகடை திருகடை தித்தாங்கடை திகதகதை நதும் தாங்கடை திகதகதை திருகடை திருகடை திருகடை